0: உடனே கழிக்கும்.
1: Hello,
0: 9-9. Second hall, if you close the call, please.
1: Yep, town 4-13-0-3.